0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஜூலை 17, புனித அலெக்சிஸ். ரோமை நகரில் வாழ்ந்த செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் கிபி 4ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் அலெக்சிஸ். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவருக்கு இவரது பெற்றோர் திருமணம் செய்து வைக்க திருமண நாளன்றே எவரிடமும் கூறாமல் வீட்டை விட்டு எடேசா நகரை அடைந்தார். எடேசா நகரில் புனித மரியன்னை ஆலய முன்பகுதியில் பிச்சை எடுத்து வாழ்ந்த அலெக்சிஸ் தான் பிச்சை எடுத்த உணவினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து வாழ்ந்தார். வாழ்வினில் துன்புறுகிற மக்களுக்காக அனுதினமும் ஆண்டவரிடம் ஜெபித்த அலெக்சிஸ் மருத்துவமனையில் துன்புறுகிற நோயாளிகளுக்கு உதவிகள் செய்து ஆறுதல் அளித்தார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு ரோமைக்கு திரும்பிய அலெக்சிஸ் தான் பெற்றோர் உட்பட எவராலும் அடையாளம் கண்டுகொள்ளப்படாததால் தன் வீட்டில் பணியாளராக பணியில் சேர்ந்தார். 17 ஆண்டுகள் தன் வீட்டின் மாடிப்படியின் கீழ் தங்கியிருந்த அலெக்சிஸ் தன் பணியின் மூலம் கிடைத்த பணத்தினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து வாழ்ந்தார். ஆண்டவரின் உணர்த்துதலால் தம்மை பற்றிய குறிப்பினை எழுதி வைத்த அலெக்சிஸ் சில தினங்களில் விண்ணகமடைய அக்குறிப்பானது படிக்கப்பட்டு இறந்தவர் அலெக்சிஸ் என்று அறியப்பட்டது. தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து பிறர் நலனுக்காக ஜெபித்து வாழ்ந்த அலெக்சிஸினை திரு அவை புனிதராக உயர்த்தி பிச்சை எடுப்பவர்களுக்கும் திரு பயணிகளுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது. கடவுளின் மனிதர் என்று அழைக்கப்படுகிற புனித அலெக்சிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வீட்டை விட்டு வெளியேறி வாழ்கின்றவர்கள் விரைவில் வீடு திரும்புவதற்காக ஜெபிப்போம்.
2: நேர்காணல்.
4: இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நான் உங்கள் அருட் சகோதரி பிரைடா. கடந்த பகிர்வுகளிலே திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடைய அருட்தந்தை இருதயராஜ் அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டு வருகிறோம். இன்னும் பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியிலேயே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர். கடந்த அமர்வுல வந்து மனச இல்லது நம்மளுடைய புத்திய உரசி பார்த்து உற்சாகமா போறதுக்கு ஒரு நல்ல அனுபவமும், இப்படியெல்லாம் நம்ம வாழக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு நிகழ்வையும் மிக அருமையா சொல்லி நல்ல ஒரு பகிர்வையும் எங்களுடைய மனசுல ஒரு தாக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறீங்க. இது மட்டும் இல்லாம நீங்க நிறைய பொறுப்புகள்ல இருக்கிறீங்க, பல அமைப்புகளுக்கு ஒரு செயலரா இருக்கிறீங்க. அதிலும் குறிப்பாக இந்த தூதுரை பணியாற்றும் பாலர் சபைக்கு தமிழர திரு அவைக்கென நீங்க வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன, இதை கொண்டு இன்னும் என்னெல்லாம் சாதிக்க நீங்க விரும்புறீங்க ஃபாதர்?
5: உண்மையா சொல்லுன்னா பயமா தான் இருக்குது.
4: பயமா இருக்கு
5: அப்படின்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்முடைய பணி அல்ல, இது வந்து தூயாவியனுடைய தூண்டுதலால் நடைபெறுகின்ற பணி. நமக்கு அங்க தூண்டுதல் வர வர செயல்படுத்துகின்ற தைரியமும் செயல் திட்டம், ஸ்ட்ராங்கான பலமான செயல் திட்டமும் நமக்கு வந்து தேவை. அதுதான் நான் யோசித்தேன், நம்ம என்ன செஞ்சாலும் அதுல வந்து இந்த தூதுரை பணியை நினைவூட்டுகின்ற ஒரு நினைவூட்டல் இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால இப்ப நீங்க மெயில் ஐடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழக திரு அவைக்காக நற்செய்தி பணி குழுக்கு மெயில் ஐடி எடுத்துக்கிட்டீங்கன்னா imd2033@gmail.com.
4: imd33@gmail.com. அதோட விளக்கம் என்ன ஃபாதர்?
5: IMD அப்படிங்கறது வந்து I am a missionary disciple. அப்படின்னா திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நினைவூட்டல் இருக்க வேண்டும். நான் வந்து நற்செய்தி அறிவிக்கின்ற சீடன், இயேசுவுடைய பக்தன் அல்ல,
4: சீடன்.
5: இப்போ வந்து எல்லாரும் பக்தர்களா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க. அந்தோனியார் கோயிலுக்கு போகணும், சகாய மாதா கோயிலுக்கு போகணும், திருத்தலங்களுக்கு போகணும், மெழுகு திரி வாங்கணும், காணிக்க போடணும், அங்கிருந்து எதையாவது வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடணும். அது இல்ல, நம்ம பக்தர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டுடைய விருப்பம் கிடையாது, நம்ம சீடர்களாகணும். அதனால நீ சீடன், பக்தன் அல்ல அப்படிங்கறத வந்து நினைவு. அதனாலதான் இந்த கமிஷனுக்கு வந்து ஐடியா எப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னா வந்து IMD, I am a missionary disciple. 2033 அப்படிங்கறது வந்து இயேசு இறந்து உயிர்த்த 2000வது ஆண்டை குறித்த ஒரு மிகப்பெரிய ஜூபிலிக்கான பயணம், ஒரு நீண்ட பயணம், கிரேட் ஜூபிலி. அந்த பயணத்திற்காக தான் நம்மளையே ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறோம். அதனால தமிழக திருவை, நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் கிடையாது, தமிழ் பேசும் உறவுகள் இருக்கின்ற இலங்கை, ஸ்ரீலங்கா, மலேசியா, கனடா, பிரான்ஸ், எல்லா நாடுகளுக்கும் இந்த தாக்கத்தை கடத்தி கொண்டு போகணும் அப்படிங்கறதா வந்து இலக்கு. அதனால இந்த நற்செய்தி அறிவிக்கின்ற கடமை, நற்செய்தி அறிவிக்கின்ற ஆர்வம், நற்செய்தி அறிவிக்கின்ற மகிழ்ச்சி அனுபவத்தை எல்லாருக்கும் கொண்டு போவோம். அதனால முதல் காரியமா இந்த காரியத்தை செஞ்சிருக்கிறோம். அடுத்தது வந்து இப்ப எல்லா பங்குகளிலும், ஒரு காலத்துல நினைவுக்கு இருக்கின்றது, சின்ன பையனா அரைக்கால் சட்டை போட்டுக்கிட்டு பனியில குளிர்ல எல்லாரும் போவோம். அப்படின்னா சனிக்கிழமானா தனித்தனியா மாதா சபை, பக்த சபை, பாலர் சபை, எல்லா சபைகளுக்கும் தனி டிரெஸ் இருக்கு. அது மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும். எல்லா பங்குகளிலும் இந்த தூதுரை பணியாற்றுகின்ற, நற்செய்தி அறிவிக்கின்ற சிறார்கள், பாலகருடைய சபை புதுப்பிக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். இந்த இலக்கு சிரமமானதுதான், கஷ்டமானதுதான், ஆனா இயலாதது அல்ல. அதனால இது எல்லா ஆயர்களுடைய கரங்களில் இருக்கின்றது, எல்லா குருக்களின் கரங்களில் இருக்கின்றது, எல்லா துறவியர்களின் கரங்களில் இருக்கின்றது. பங்குகளில் மட்டுமல்ல, எல்லா கல்வி நிறுவனங்களிலும் இந்த பாலர் சபையானது உருவாக்கப்பட வேண்டும், பயிற்றுவிக்கப்பட வேண்டும், வார்த்தெடுக்கப்பட வேண்டும். அதனால ஒன்று இந்த IMD கான்செப்ட், நான் நற்செய்தி அறிவிக்கின்ற சீடன் என்கின்ற உணர்வை உருவாக்குவது, உணர்வை உருவாக்கி செயல்பட வைப்பது, அதுதான் முதன்மையான திட்டம். இரண்டாவது இந்த குழந்தைகளோடு பயணிப்பதற்காக, குருக்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் நடத்துகின்ற கல்வி நிறுவனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் அவர்களோடு உடன் பயணித்து முடுக்கி விட வேண்டும் என்பதும் தமிழக பணிகளுடைய இலக்காக இருக்கின்றது. நிச்சயமா தமிழக அருள் பணியாளர்கள், அருட்சகோதரிகள் அவருடைய ஈடுபாடு, பங்கேற்பு உண்மையிலே பாராட்டத்திற்குரியது. நிச்சயமா இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக முடியும் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். ஏறக்குறைய 120 நாடுகளில் குழந்தைகள், குழந்தைகளுக்காக ஒன்று அவங்க வந்து வளர, அடுத்தவர்கள் வளர உடன் பயணிக்க, பெரியவங்க இல்ல சிறு பிள்ளைங்க உடன் பயணிக்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய மாடல் திருவையில. இந்த மாடலை நம்ம எல்லோருமே எல்லா பந்து தளங்களிலும் உருவாக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கின்றது.
4: இந்த தூதரை பணியாற்றும் பாலர் சபைய எல்லா பங்குகளிலும், அதிலும் இல்லாம கல்வி நிறுவனங்களிலும் கட்டி எழுப்பணும். இத வந்து அவர்களோடு கட்டி எழுப்புறது மட்டும் இல்லாம அவர்களோடு நம்ம பயணிக்கணும், உடன் பயணிக்கணும். அப்பதான் ஒரு குழந்தை மற்றொரு குழந்தைக்கு உதவி செய்கின்ற, ஒரு அடுத்த குழந்தையோடு பயணிக்கின்ற ஒரு தொடர் பணியாக அமையும் அப்படின்னு இப்ப கருத்து பகிர்ந்து கொண்டீங்க. இத சாத்தியம் பண்ண முடியும், அதுவும் குறிப்பா எல்லா பங்குகள்ல பள்ளிகளிலாம் இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அதற்கு என்ன யுக்திகள்லாம் பயன்படுத்தலாம் நீங்க விரும்புறீங்க?
5: நான் வந்து முன்னொரு பகிர்வ நான் பகிர்ந்து கொண்டேன். சர்ச் எக்ஸிஸ்ட் எவாஞ்சலைஸ், திருவை இருப்பதே இயேசுவை பகிர, திருவை இருப்பதே நற்செய்தி அறிவிக்க, தூதுரை பணியாற்ற. அதனால இது ஒவ்வொரு குருவின் மீதும், ஒவ்வொரு துறவியின் மீதும் சுமத்தப்பட்ட கடமை. இது வந்து அனுபவம், இது அனுபவம், அறிவிக்க வேண்டிய அனுபவம். அதனாலதான் திருமுழுக்கு பெற்றோரே நீங்களே திரு தூதர்கள். அவங்களுக்கே அப்படின்னா வந்து குருக்கள் கண்ணி இருக்கு, நமக்கு மிகப்பெரிய தார்மீக கடமை உண்டு. இதை உணர்ந்து செயல்படுத்துவதற்காக தான் நம்ம கையில் இன்னும் ஒரு 8 ஆண்டுகள் இருக்கு, 2033 வந்து 8 ஆண்டுகள் இருக்கு. இந்த 8 ஆண்டுகால பயணம் நிச்சயமா வந்து ஒரு கனி தரக்கூடிய பயணமாக இருக்கும் அப்படிங்கறது எனக்கு எல்லாம் சந்தேகம். இந்த 8 ஆண்டு கால தொடர் பயணத்துல மாபெரும் யூபிலி ஆண்டை நோக்கிய நம்முடைய பயணத்துல இதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நான் நம்புறேன். ஏன்னா தமிழக ஆயர்கள், குருக்கள், துறவிய மறை மாவட்ட அளவுல, துறவிய பேரவை அளவுல பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நிச்சயமாக இது சாதிக்கப்படக்கூடியதா, கஷ்டமானதுதான், ஆனா முடியாததெல்லாம் இல்ல. இந்த தொடர் பயணத்துல நிச்சயமா இது வந்து கனி தரக்கூடியதா இருக்கும். அதற்கு சிறு பிள்ளைகளே வந்து பெரிய மாடலா இருக்கிறாங்க, உந்து சக்தியா இருக்கிறாங்க. இதை நான் ஏற்கனவே இங்க பதிவு செஞ்சிருக்கிறேன். நவிதா என்கிற ஒரு குட்டி பிள்ளை சிங்கப்பூர்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஹாஸ்டல்ல இப்ப படிச்சு முடிச்சுட்டாங்க. சிறு பிள்ளையாக இருக்கும் போதே பலமுறை பதிவு செஞ்சிருக்கிறேன், மட்டும் இது வந்து சிறப்பு நிகழ்வு அப்படிங்கிறதுனால மீண்டுமாக நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அவங்களுக்குலாம் வந்து தினமும் கூழ் போகும்போது $2 கொடுத்து அனுப்பணும். என்ன ஸ்பெஷலு? அப்ப வந்து அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரு. எனக்கு ஏதாவது சங்கடம், எனக்கு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு பதில் ஆண்டவர் சொல்லுவாரு. அப்ப வந்து அந்த பிள்ளை வந்து அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்துருக்கிறாங்க. குடும்பத்தினுடைய கஷ்டம், ஏதோ டிஃபிகல்டிஸ், சேலஞ்சஸ் வந்து அவங்க பகிர்ந்துருக்கிறாங்க. அப்ப வந்து அந்த பாப்பா சொல்லுதா, நீ கூட பைபிள் எடுத்து வாசித்துப்பார, உனக்கு தேவையான பதில வந்து கடவுள் வந்து தருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் மை சர்ப்ரைஸ், அந்த பிள்ளை எடுத்து வாசிக்கும் போது அவங்க குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைக்கு அப்படியே தீர்வுக்கு பதில் சொல்கின்ற விதத்துல இறைவாத்து. பெரிய வளர்ந்த பிள்ளை இல்லை, சிறு பிள்ளை. அதை கேட்டுட்டு நான் நினைச்சுக்கிட்டேன், நற்செய்தி அறிவிப்பு பண்ணி மனிதனுடைய செயல்பாடு அல்ல, தூய ஆவியருடைய செயல்பாடு. அந்த தூய ஆவியானவர் யார வேணாலையும் பயன்படுத்தலாம், யார வேணாலையும் பயன்படுத்தலாம். அப்படி பார்க்கும்போது இந்த சிறு பிள்ளைகளுடைய பங்களிப்பு, அதே மாதிரி ஆவியனுடைய தூண்டுதலை செவிமடுத்து அதற்கு பதில் மொழி தருகின்ற இது வந்து அசாத்தியமானது. இது மாதிரி நூற்று கணக்கான சிறு பிள்ளைகளுடைய பங்கேற்பை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியும். அதனாலதான் சொன்ன நான், நிச்சயமா எனக்கு தைரியம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, இது முன்னோக்கி போகும், நிச்சயமா வந்து கடவுள் வல்லமையாக செயலாற்றுவார், பிள்ளைகளுடைய செயல்பாடும் பங்கேற்போம் கணித்தரக்கூடியதாக இருக்கும் என்பதில் எல்லளவும் எனக்கு சந்தேகம் இல்லை.
4: தேங்க்யூ ஃபாதர், மிக அருமையாக என்னென்ன செயல்திட்டங்கள் முன்னேற்பாடுகள் வைத்திருக்கிறீங்க அப்படின்றத ஒரு நல்ல அனுபவம் மூலமாக, ஒரு நிகழ்வு வழியாக பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. உங்களை அடுத்த அமர்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா. இனிய இதயங்களே, தமிழக திரு அவையோடு இணைந்து இந்த திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டோம். குறிப்பாக இதை இன்னும் சாத்தியப்படுத்த, திரு அவையோடு இணைந்து சாத்தியப்படுத்த என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் அருட்தந்தை அவர்கள் சரியான நிகழ்வுகள் வழியாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து அவருடைய மற்றும் இருக்கிற பகிர்வுகளுக்காக இணைந்திருப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட்சகோதரி பிரைடா.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களை கௌரவிக்கும் வகையில் அல்பானோ மறை மாவட்டம் ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு இசை நிகழ்ச்சி ஜூலை 18 சனிக்கிழமை காஸ்தல் கந்தோல்போ அப்போஸ்தலிக்க மாளிகையில் நடைபெற உள்ளது. 9 PM மாளிகையின் முற்றத்தில் தொடங்கும் இந்நிகழ்ச்சி திருத்தந்தையிடம் உள்ள அன்பையும் திரு அவையின் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமையும். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து நுழைவுச் சீட்டுகளும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. அனைத்துலக அளவில் புகழ்பெற்ற வயலின் கலைஞர் மார்க்கோ ரோக்லியானோ நிக்கோலோ பகானினியின் புகழ்பெற்ற லா பொலாக்கா இசையை வயலின் மற்றும் ஆர்கெஸ்ட்ராவுக்காக வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து ஆஸ்கார் விருது பெற்ற இசையமைப்பாளர் லூயிஸ் பகலோ வின்சென்சோ பெல்லினியின் புகழ்பெற்ற நோர்மா ஒபாராவை தழுவி பியானோ கலைஞர் ரொசானா டோமாசி கோல்கருக்காக பிரத்யேகமாக உருவாக்கிய நோர்மா ஆன் இம்மன்ஸ் லவ் ஸ்டோரி ப்ரீ ஃபேண்டசி அண்ட் வேரியேஷன்ஸ் ஃபார் பியானோ அண்ட் ஆர்கெஸ்ட்ரா என்ற புதிய இசை வடிவத்தை ரொசானோ மேடையில் அரங்கேற்றுகிறார்.
2: செயற்கை நுண்ணறிவு, அணு ஆயுதங்கள் மற்றும் தன்னாட்சி ஆயுத தொழில்நுட்பங்கள் ஏற்படுத்தும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நோக்கில் 200 நோபல் பரிசு பெற்றவர்கள், அறிவியலாளர்கள், அனைத்துலக நிபுணர்கள், சமய தலைவர்கள் மற்றும் முன்னாள் அரசு தலைவர்கள் ஜூலை 16 அன்று ரோம் நகரின் கப்பித்தோலின் குன்றில் ஆயுதமற்ற மற்றும் ஆயுத குறைப்பை நோக்கி அமைதிக்கான ரோம் பிரகடனம் என்ற ஆவணத்தில் கையெழுத்திட்டனர். திருத்தந்தை 14 லியோ அவர்களின் மகத்தான மானுடம் என்ற திருத்தூது மடலை மையமாக கொண்டு ஜூலை 14 முதல் 16 வரை காஸ்தல் கந்தோல்போவில் உள்ள போர்கோ லவுதாத்தா சி வளாகத்தில் இடம்பெற்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணுப்போர் குறித்த உலக நோபல் பரிசு பெற்றோர் பேரவை இப்பிரகடனத்துடன் நிறைவடைந்தது. ரோமை மறை மாவட்டத்தின் முதன்மை அருள் பணியாளர் கர்தினால் பால்டோ ரெய்னா அவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பல நன்மைகளை அளித்தாலும் அறநெறி இல்லாத தொழில்நுட்பம் அழிவுக்கான கருவியாக மாறக்கூடும் என்று எச்சரித்தார். உயிர் மற்றும் மரணம் தொடர்பான முடிவுகள் மனிதர்களின் பொறுப்பான கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும். அவற்றை இயந்திரங்களோ செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளோ தீர்மானிக்க அனுமதிக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். வாழ்வுக்கான திருப்பிட கழகத்தின் வேந்தர் அருள்பணி அந்திரேயா செயுச்சி அவர்கள் மனிதர்களின் தேர்வுகளை பொறுத்து செயற்கை நுண்ணறிவு ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் பயன்படுத்தப்படலாம் என்று கூறினார். நோபல் அமைதி பரிசு பெற்ற மரியா ரெசா மற்றும் கர்தினால் சில்வானோ மரியா தோமாசி ஆகியோரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வலுவான அறநெறி வழிகாட்டுதல் அவசியம் என்று வலியுறுத்தினர்.
1: பிரான்ஸ் தேசியவை கருணை கொலைக்கு சட்டப்பூர்வ அனுமதி வழங்கும் மசோதாவிற்கு இறுதி ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ள பிரான்ஸ் கத்தோலிக்க திரு அவை நோயாளிகளுக்கு பராமரிப்பு வழங்கி இயற்கையான இறப்பு வரை அவர்களுடன் துணை நிற்கும் நாட்டின் நீண்டகால மருத்துவ பாரம்பரியத்திலிருந்து இந்த சட்டம் விலகிச் செல்கிறது என்று தெரிவித்துள்ளது. 4 இடம்பெற்ற பொது கலந்துரையாடல்களில் பங்கேற்ற பிரான்ஸ் ஆயர்கள் இந்த சட்டம் முதுமை, உடல்நல குறைபாடு, நோய் மற்றும் மனித பலவீனம் குறித்த சமூகத்தின் பார்வையை அடிப்படையாக மாற்றக்கூடும் என்று எச்சரித்தனர். நாந்தேர் மறைமாவட்ட ஆயர் மத்திய ருஜே அவர்கள் மருத்துவர்களுக்கு மனசாட்சி அடிப்படையிலான விலக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மருந்தாளுநர்களுக்கும் கத்தோலிக்க மருத்துவ நிறுவனங்களுக்கும் அதே பாதுகாப்பு வழங்கப்படாததை வருத்தத்துடன் சுட்டிக்காட்டினார். தங்களின் அறநெறி கொள்கைகளுக்கு முரணாக கருணை கொலையை அனுமதிக்க வேண்டிய நிலை உருவாகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டத்தை எதிர்பார்ப்பதோடு மட்டும் நிற்காமல் முதியோர், நோயாளிகள், தனிமையில் வாழ்பவர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களுடன் கருணையுடனும் சகோதரத்துவ உணர்வுடனும் துணை நிற்க கிறிஸ்தவர்கள் அதிக அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று ஆயர் ருஜே அவர்கள் அழைப்பு விடுத்தார்.
2: உலகெங்கிலும் போர்களும் மோதல்களும் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஐக்கிய நாடுகள் அவையில் உடனடி சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மனித மாண்பை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்தவும் வேண்டும் என்று உக்ரைனைச் சேர்ந்த மனித உரிமை ஆர்வலரும் 2022 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான ஒலெக்சாண்ட்ரோ மாட்விச்சுக் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஜூலை 14 முதல் 16 வரை காஸ்தல் கொந்தோல்போவில் உள்ள லவுதாதோ சி கிராமத்தில் இடம்பெற்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணு ஆற்றல் போர் குறித்த உலகளாவிய நோபல் பரிசு பெற்றவர்களின் மாநாட்டின் போது வத்திக்கான் செய்தி நிறுவனத்திடம் இவ்வாறு தெரிவித்த மாட்விச்சுக் அவர்கள் ஐநா சாசனம் மற்றும் அனைத்துலக சட்டத்தின் அடிப்படையிலான உலகளாவிய ஒழுங்குமுறை கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகியிருப்பதாக எச்சரித்தார். மனித உயிர், சுதந்திரம் மற்றும் மாண்பை பாதுகாப்பதே இன்றைய உலகின் மிகப்பெரிய சவால் என்று வலியுறுத்திய அவர் முரட்டுத்தனமான வலிமையை நீதியால் வெல்ல முடியுமா என்ற கேள்வியையும் எழுப்பினார். என்னை பொறுத்தவரை தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது மனித குலத்தை சீர்குலைப்பதற்கு பதிலாக எப்போதும் மனித குலத்திற்கு சேவை செய்வதாகவே இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் நேர்காணல் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஜூலை 17, புனித அலெக்சிஸ். ரோமை நகரில் வாழ்ந்த செல்வ செழிப்பு மிகுந்த குடும்பத்தில் கிபி 4ஆம் நூற்றாண்டில் பிறந்தார் அலெக்சிஸ். தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பிய இவருக்கு இவரது பெற்றோர் திருமணம் செய்து வைக்க திருமண நாளன்றே எவரிடமும் கூறாமல் வீட்டை விட்டு எடேசா நகரை அடைந்தார். எடேசா நகரில் புனித மரியன்னை ஆலய முன்பகுதியில் பிச்சை எடுத்து வாழ்ந்த அலெக்சிஸ் தான் பிச்சை எடுத்த உணவினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து வாழ்ந்தார். வாழ்வினில் துன்புறுகிற மக்களுக்காக அனுதினமும் ஆண்டவரிடம் ஜெபித்த அலெக்சிஸ் மருத்துவமனையில் துன்புறுகிற நோயாளிகளுக்கு உதவிகள் செய்து ஆறுதல் அளித்தார். 17 ஆண்டுகளுக்கு பிறகு ரோமைக்கு திரும்பிய அலெக்சிஸ் தான் பெற்றோர் உட்பட எவராலும் அடையாளம் கண்டு கொள்ளப்படாததால் தன் வீட்டில் பணியாளராக பணியில் சேர்ந்தார். 17 ஆண்டுகள் தன் வீட்டின் மாடிப்படியின் கீழ் தங்கியிருந்த அலெக்சிஸ் தன் பணியின் மூலம் கிடைத்த பணத்தினை ஏழைகளுக்கு பகிர்ந்தளித்து வாழ்ந்தார். ஆண்டவரின் உணர்த்துதலால் தம்மை பற்றிய குறிப்பினை எழுதி வைத்த அலெக்சிஸ் சில தினங்களில் விண்ணகமடைய அக்குறிப்பானது படிக்கப்பட்டு இறந்தவர் அலெக்சிஸ் என்று அறியப்பட்டது. தன் வாழ்வினை இறைவனுக்கு அர்ப்பணித்து பிறர் நலனுக்காக ஜெபித்து வாழ்ந்த அலெக்சிஸினை திரு அவை புனிதராக உயர்த்தி பிச்சை எடுப்பவர்களுக்கும் திருப்பயணிகளுக்கும் பாதுகாவலராக அறிவித்தது. கடவுளின் மனிதர் என்று அழைக்கப்படுகிற புனித அலெக்சிஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் வீட்டை விட்டு வெளியேறி வாழ்கின்றவர்கள் விரைவில் வீடு திரும்புவதற்காக ஜெபிப்போம்.
2: நேர்காணல்.
4: இனிய இதயங்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். நான் உங்கள் அருட் சகோதரி பிரைடா. கடந்த பகிர்வுகளிலே திருத்தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை நம்முடைய அருட்தந்தை இருதயராஜ் அவர்களிடமிருந்து கேட்டு அறிந்து கொண்டு வருகிறோம். இன்னும் பல கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள அருட்தந்தை அவர்கள் நம் மத்தியிலே வந்திருக்கிறார். அவரை நாம் வரவேற்போம். வணக்கம் ஃபாதர். கடந்த அமர்வுல வந்து மனச இல்லது நம்மளுடைய புத்திய உரசி பார்த்து உற்சாகமா போறதுக்கு ஒரு நல்ல அனுபவமும், இப்படியெல்லாம் நம்ம வாழக்கூடாது அப்படின்றதுக்கு ஒரு நிகழ்வையும் மிக அருமையா சொல்லி நல்ல ஒரு பகிர்வையும் எங்களுடைய மனசுல ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறீங்க. இது மட்டும் இல்லாம நீங்க நிறைய பொறுப்புகள்ல இருக்கிறீங்க, பல அமைப்புகளுக்கு ஒரு செயலரா இருக்கிறீங்க. அதனால குறிப்பாக இந்த தூதுரை பணியாற்றும் பாலர் சபைக்கு தமிழக திரு அவைக்கென நீங்க வைத்திருக்கிற திட்டங்கள் என்ன, இதை கொண்டு இன்னும் என்னெல்லாம் சாதிக்க நீங்க விரும்புறீங்க ஃபாதர்?
5: உண்மையா சொல்லணும்னா பயமா தான் இருக்குது.
4: பயமா இருக்கு
5: அப்படின்னா என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இது நம்முடைய பணி அல்ல, இது வந்து தூய அவையனுடைய தூண்டுதலால் நடைபெறுகின்ற பணி. நமக்கு அங்க தூண்டுதல் வர வர செயல்படுத்துகின்ற தைரியமும் செயல் திட்டம், ஸ்ட்ராங்கான பலமான செயல் திட்டமும் நமக்கு வந்து தேவை. அதுதான் நான் யோசித்தேன், நம்ம என்ன செஞ்சாலும் அதுல வந்து இந்த தூதுவரை பணியை நினைவூட்டுகின்ற ஒரு நினைவூட்டல் இருந்துட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அதனால இப்ப நீங்க மெயில் ஐடி எடுத்துக்கிட்டீங்கன்னா, தமிழக திரு அவைக்காக நற்செய்தி பணி குழுக்கு மெயில் ஐடி எடுத்துக்கிட்டீங்கன்னா imd2033@gmail.com.
4: 2033@gmail.com. அதோட விளக்கம் என்ன?
5: IMD அப்படிங்கறது வந்து I am a missionary disciple. அப்படின்னா திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவருக்கும் இந்த நினைவூட்டல் இருக்க வேண்டும். நான் வந்து நற்செய்தி அறிவிக்கின்ற சீடன், இயேசுனுடைய பக்தன் அல்ல,
4: சீடன்.
5: இப்ப வந்து எல்லாரும் பக்தர்களா இருக்கும்னு ஆசைப்படுறாங்க. அந்தோனியார் கோயிலுக்கு போகணும், சகாய மாதா கோயிலுக்கு போகணும், திருத்தலங்களுக்கு போகணும், மெழுகு திரி வாங்கணும், காணிக்க போடணும், அங்கிருந்து எதையாவது வாங்கிட்டு வீட்டுக்கு போயிடணும். அது இல்ல, நம்ம பக்தர்களாக இருக்க வேண்டும் என்பது ஆண்டுடைய விருப்பம் கிடையாது, நம்ம சீடர்களாகணும். அதனால நீ சீடன், பக்தன் அல்ல அப்படிங்கறத வந்து நினைவு. அதனாலதான் இந்த கமிஷனுக்கு வந்து ஐடியா எப்படி வச்சிருக்கிறான் அப்படின்னா வந்து IMD, ஐ எம் எ மிஷனரி டிசைபிள், 2033 அப்படிங்கறது வந்து இயேசு இறந்து உயிர்த்த 2000வது

0: எல்லா பங்குகளிலும், எல்லா பங்குகளிலும் ஒரு காலத்துல நினைவுக்கு இருக்கின்றது, சின்ன பையனா அரைக்கால் சட்டை போட்டுக்கிட்டு பனியில குளிர்ல எல்லாரும் போவோம். அப்படின்னா சனிக்கிழமானா தனித்தனியா மாத சபை, பக்த சபை, பாலர் சபை, எல்லா சபைகளுக்கும் தனி டிரெஸ் இருக்கும். அது மீண்டும் புதுப்பிக்கப்பட வேண்டும். எல்லா பங்குகளிலும் இந்த தூதுரை பணியாற்றுகின்ற, நற்செய்தி அறிவிக்கின்ற சிறார்கள், பாலகருடைய சபை புதுப்பிக்கப்பட வேண்டும், உருவாக்கப்பட வேண்டும். இந்த இலக்கு சிரமமானதுதான், கஷ்டமானதுதான், ஆனா இயலாதது அல்ல. அதனால இது எல்லா ஆயருடைய கரங்களில் இருக்கின்றது, எல்லா குருக்களின் கரங்களில் இருக்கின்றது, எல்லா துறவியர்களின் கரங்களில் இருக்கின்றது. பங்குகளில் மட்டுமல்ல, எல்லா கல்வி நிறுவனங்களிலும் இந்த பாலர் சபையானது உருவாக்கப்பட வேண்டும், பயிற்றுவிக்கப்பட வேண்டும், வார்த்தெடுக்கப்பட வேண்டும். அதனால ஒன்று இந்த IMD கான்செப்ட், நான் நற்செய்தி அறிவிக்கின்ற சீடன் என்கின்ற உணர்வை உருவாக்குவது, உணர்வை உருவாக்கி செயல்பட வைப்பது, அதுதான் முதன்மையான திட்டம். இரண்டாவது, இந்த குழந்தைகளோடு பயணிப்பதற்காக, குழந்தைகளோடு பயணிப்பதற்காக குருக்கள், அருட்சகோதரிகள், அருட்சகோதரர்கள் நடத்துகின்ற கல்வி நிறுவனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் கொஞ்சம் அவர்களோடு உடன் பயணித்து முடுக்கிவிட வேண்டும் என்பதும் தமிழக பணிகளுடைய இலக்காக இருக்கின்றது. நிச்சயமா தமிழக அருள் பணியாளர்கள், அருட்சகோதரிகள் அவருடைய ஈடுபாடு, பங்கேற்பு உண்மையிலே பாராட்டத்திற்குரியது. நிச்சயமா இதை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போக முடியும் என்று நான் உறுதி நம்புகிறேன். ஏறக்குறைய 120 நாடுகளில் குழந்தைகள், குழந்தைகளுக்காக ஒன்று, அவங்க வந்து வளர, அடுத்தவர்கள் வளர உடன் பயணிக்க, பெரியவங்க இல்ல சிறு பிள்ளைங்க உடன் பயணிக்க, இது வந்து ஒரு மிகப்பெரிய மாடல் திருவையில. இந்த மாடலை நம்ம எல்லோருமே எல்லா பந்து தளங்களிலும் உருவாக்க முயற்சி எடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய இலக்காக இருக்கின்றது.
1: இந்த தூதரை பணியாற்றும் பாலர் சபைய எல்லா பங்குகளிலும், அதிலும் இல்லாம கல்வி நிறுவனங்களிலும் கட்டி எழுப்பணும். இத வந்து அவர்களோடு கட்டி எழுப்புறது மட்டும் இல்லாம அவர்களோடு நம்ம பயணிக்கணும், உடன் பயணிக்கணும். அப்பதான் ஒரு குழந்தை மற்றொரு குழந்தைக்கு உதவி செய்கின்ற, ஒரு அடுத்த குழந்தையோடு பயணிக்கின்ற ஒரு தொடர் பணியாக அமையும் அப்படின்னு இப்ப கருத்து பகிர்ந்து கொண்டீங்க. இதை சாத்தியம் பண்ண முடியும், அதுவும் குறிப்பா எல்லா பங்குகள்ல பள்ளிகளில் எல்லாம் இதெல்லாம் சாத்தியப்படுத்த முடியும் அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? அதற்கு என்னென்ன யுக்திகள்லாம் பயன்படுத்தலாம் நீங்க விரும்புறீங்க?
0: நான் வந்து முன்னொரு பகிர்வுல நான் பகிர்ந்து கொண்டேன், சர்ச் எக்ஸிஸ்ட் எவாஞ்சலைஸ், திருவை இருப்பதே இயேசுவை பகிர, திருவை இருப்பதே நற்செய்தி அறிவிக்க, தூதுரை பணியாற்ற. அதனால இது ஒவ்வொரு குருவின் மீதும், ஒவ்வொரு துறவியர் மீதும் சுமத்தப்பட்ட கடமை. இது வந்து அனுபவம், இது அனுபவம், அறிவிக்க வேண்டிய அனுபவம். அதனாலதான் திருமுழுக்கு பெற்றோரே நீங்களே திரு தூதர்கள். அவங்களுக்கே அப்படின்னா வந்து குருக்கள் கண்ணியருக்கு நமக்கு மிகப்பெரிய தார்மீக கடமை உண்டு. இதை உணர்ந்து செயல்படுத்துவதற்காக தான் நம்ம கையில் இன்னும் ஒரு 8 ஆண்டுகள் இருக்கு, 2030 வந்து 8 ஆண்டுகள் இருக்கு. இந்த 8 ஆண்டுகால பயணம் நிச்சயமா வந்து ஒரு கனி தரக்கூடிய பயணமாக இருக்கும் அப்படிங்கறது எனக்கு எல்லாம் சந்தேகம். இந்த 8 ஆண்டுகால தொடர் பயணத்துல, மாபெரும் யூபிலி ஆண்டை நோக்கி நம்முடைய பயணத்துல இதை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிச்சயமா நான் நம்புறேன். ஏன்னா தமிழக ஆயர்கள், குருக்கள், துறவிய மறைமாவட்ட அளவுல, துறவிய பேரவை அளவுல பல முயற்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன. நிச்சயமாக இது சாதிக்கப்படக்கூடியதா, கஷ்டமானதுதான், ஆனா முடியாததெல்லாம் அல்ல. இந்த தொடர் பயணத்துல நிச்சயமா இது வந்து கனி தரக்கூடியதா இருக்கும். அதற்கு சிறு பிள்ளைகளே வந்து பெரிய மாடலா இருக்கிறாங்க, உந்து சக்தியா இருக்கிறாங்க. இதை நான் ஏற்கனவே இங்க பதிவு செஞ்சிருக்கிறேன். நவிதா என்கிற ஒரு குட்டி பிள்ளை சிங்கப்பூர்ல படிச்சுட்டு இருக்கிறாங்க, ஹாஸ்டல்ல இப்ப படிச்சு முடிச்சுட்டாங்க. சிறு பிள்ளையாக இருக்கும் போதே பலமுறை பதிவு செஞ்சிருக்கிறேன், மட்டும் இது வந்து சிறப்பு நிகழ்வு அப்படிங்கிறதுனால மீண்டும் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அவங்களுக்கு எல்லாம் வந்து தினமும் ஸ்கூல் போகும்போது $2 கொடுத்து அனுப்பணும். என்ன ஸ்பெஷல்? அப்ப வந்து அந்த பிள்ளை சொல்லுது, எனக்கு இன்னைக்கு என்ன தேவையோ அதை ஆண்டவர் எனக்கு சொல்லுவாரு. எனக்கு ஏதாவது சங்கடம், எனக்கு ஏதாவது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னா அதுக்கு பதில் ஆண்டவர் சொல்லுவாரு. அப்ப வந்து அந்த பிள்ளை வந்து அவங்களுடைய அனுபவத்தை பகிர்ந்திருக்கிறாங்க, குடும்பத்தினுடைய கஷ்டம், ஏதோ டிஃபிகல்டிஸ், சேலஞ்சஸ் வந்து அவங்க பகிர்ந்திருக்கிறாங்க. அப்ப வந்து அந்த பாப்பா சொல்லுதா, நீ கூட பைபிள் எடுத்து வாசித்து பாரு, உனக்கு தேவையான பதில வந்து கடவுள் வந்து தருவார் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் மை சர்ப்ரைஸ், அந்த பிள்ளை எடுத்து வாசிக்கும் போது அவங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைக்கு அப்படியே தீர்வுக்கு பதில் சொல்கின்ற விதத்துல இறைவாத்து. பெரிய வளர்ந்த பிள்ளை இல்ல, சிறு பிள்ளை. அதை கேட்டுட்டு நான் நினைச்சுக்கிட்டேன், நற்செய்தி அறிவிப்பு பண்ணி மனிதனுடைய செயல்பாடு அல்ல, தூய ஆவியருடைய செயல்பாடு. அந்த தூய ஆவியானவர் யார வேணாலையும் பயன்படுத்தலாம், அப்படி பார்க்கும்போது

0: இந்த சிறு பிள்ளையினுடைய பங்களிப்பு, அதே மாதிரி ஆவியானுடைய தூண்டுதலை செவிமடுத்து அதற்கு பதில் மொழி தருகின்ற, இது வந்து அசாத்தியமானது. இது மாதிரி நூற்று கணக்கான சிறு பிள்ளைகளுடைய பங்கேற்பை என்னால் பகிர்ந்து கொள்ள முடியும். அதனால தான் சொன்னேன் நான், நிச்சயமா எனக்கு தைரியம் இருக்குது, நம்பிக்கை இருக்குது, இது முன்னோக்கி போகும், நிச்சயமா வந்து கடவுள் வல்லமையாக செயலாற்றுவார், பிள்ளைகளுடைய செயல்பாடும் பங்கேற்போம் கணித்தரக்கூடியதாக இருக்கும் என்பதில் எல்லளவும் எனக்கு சந்தேகம் இல்லை.
1: தேங்க்யூ ஃபாதர், மிக அருமையாக என்னென்ன செயல் திட்டங்கள் முன்னேற்பாடுகள் வைத்திருக்கிறீங்க அப்படின்றத ஒரு நல்ல அனுபவம் மூலமாக ஒரு நிகழ்வு வழியாக பகிர்ந்து கொண்டிருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. உங்களை அடுத்த அமர்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட் சகோதரி பிரைடா. இனிய இதயங்களே, தமிழக திரு அவையோடு இணைந்து இந்த திரு தூது பணியாற்றும் பாலர் சபை குறித்து பல்வேறு கருத்துக்களை நாம் தெரிந்து கொண்டோம். குறிப்பாக இதை இன்னும் சாத்தியப்படுத்த, திரு அவையோடு இணைந்து சாத்தியப்படுத்த என்னவெல்லாம் செய்யலாம் என்பதை பற்றியெல்லாம் அருட்தந்தை அவர்கள் சரியான நிகழ்வுகள் வழியாக நம்மோடு பகிர்ந்து கொண்டார்கள். அருட்தந்தை அவர்களுக்கு நன்றி கூறுவதோடு தொடர்ந்து அவருடைய மற்றும் இருக்கிற பகிர்வுகளுக்காக இணைந்திருப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அருட் சகோதரி பிரைடா.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களை கௌரவிக்கும் வகையில் அல்பானோ மறை மாவட்டம் ஏற்பாடு செய்துள்ள சிறப்பு இசை நிகழ்ச்சி ஜூலை 18 சனிக்கிழமை காஸ்தல் கந்தோல்போ அப்போஸ்தலிக்க மாளிகையில் நடைபெறவுள்ளது. 9 PM மாளிகையின் முற்றத்தில் தொடங்கும் இந்நிகழ்ச்சி திருத்தந்தையிடம் உள்ள அன்பையும் திரு அவையின் ஒற்றுமையையும் வெளிப்படுத்தும் நிகழ்வாக அமையும். இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து நுழைவுச் சீட்டுகளும் ஏற்கனவே வழங்கப்பட்டுள்ளன. அனைத்துலக அளவில் புகழ்பெற்ற வயலின் கலைஞர் மார்க்கோ ரோக்லியானோ நிக்கோலோ பகானினியின் புகழ்பெற்ற லா பொலாக்கா இசையை வயலின் மற்றும் ஆர்கெஸ்ட்ராவுக்காக வழங்கி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க உள்ளார். அதைத் தொடர்ந்து ஆஸ்கார் விருது பெற்ற இசையமைப்பாளர் லூயிஸ் பகலோ வின்சென்சோ பெல்லினியின் புகழ்பெற்ற நோர்மா ஒபாராவை தழுவி பியானோ கலைஞர் ரொசானா டோமாசி கோல்கருக்காக பிரத்யேகமாக உருவாக்கிய நோர்மா ஆன் இம்மன்ஸ் லவ் ஸ்டோரி ப்ரீ ஃபேண்டசி அண்ட் வேரியேஷன்ஸ் ஃபார் பியானோ அண்ட் ஆர்கெஸ்ட்ரா என்ற புதிய இசை வடிவத்தை ரொசானோ மேடையில் அரங்கேற்றுகிறார்.
2: செயற்கை நுண்ணறிவு, அணு ஆயுதங்கள் மற்றும் தன்னாட்சி ஆயுத தொழில்நுட்பங்கள் ஏற்படுத்தும் அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் நோக்கில் 200 நோபல் பரிசு பெற்றவர்கள், அறிவியலாளர்கள், அனைத்துலக நிபுணர்கள், சமய தலைவர்கள் மற்றும் முன்னாள் அரசு தலைவர்கள் ஜூலை 16 அன்று ரோம் நகரின் கப்பித்தோலின் குன்றில் ஆயுதமற்ற மற்றும் ஆயுத குறைப்பை நோக்கிய அமைதிக்கான ரோம் பிரகடனம் என்ற ஆவணத்தில் கையெழுத்திட்டனர். திருத்தந்தை 14 லியோ அவர்களின் மகத்தான மானுடம் என்ற திருத்தூது மடலை மையமாக கொண்டு ஜூலை 14 முதல் 16 வரை காஸ்தல் கந்தோல்போவில் உள்ள போர்கோ லவுதாத்தா சி வளாகத்தில் இடம்பெற்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணுப்போர் குறித்த உலக நோபல் பரிசு பெற்றோர் பேரவை இப்பிரகடனத்துடன் நிறைவடைந்தது. ரோமே மறை மாவட்டத்தின் முதன்மை அருள் பணியாளர் கர்தினால் பால்டோ ரெய்னா அவர்கள் அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்கள் பல நன்மைகளை அளித்தாலும் அறநெறி இல்லாத தொழில்நுட்பம் அழிவுக்கான கருவியாக மாறக்கூடும் என்று எச்சரித்தார். உயிர் மற்றும் மரணம் தொடர்பான முடிவுகள் மனிதர்களின் பொறுப்பான கட்டுப்பாட்டிலேயே இருக்க வேண்டும். அவற்றை இயந்திரங்களோ செயற்கை நுண்ணறிவு அமைப்புகளோ தீர்மானிக்க அனுமதிக்க கூடாது என்று அவர் வலியுறுத்தினார். வாழ்வுக்கான திருப்பிட கழகத்தின் வேந்தர் அருள்பணி அந்திரேயா செயுச்சி அவர்கள் மனிதர்களின் தேர்வுகளை பொறுத்து செயற்கை நுண்ணறிவு ஆக்கத்திற்கும் அழிவிற்கும் பயன்படுத்தப்படலாம் என்று கூறினார். நோபல் அமைதி பரிசு பெற்ற மரியா ரெசா மற்றும் கர்தினால் சில்வானோ மரியா தோமாசி ஆகியோரும் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு வலுவான அறநெறி வழிகாட்டுதல் அவசியம் என்று வலியுறுத்தினர்.
1: பிரான்ஸ் தேசியவை கருணை கொலைக்கு சட்டப்பூர்வ அனுமதி வழங்கும் மசோதாவிற்கு இறுதி ஒப்புதல் அளித்துள்ளது. இதற்கு ஆழ்ந்த வருத்தம் தெரிவித்துள்ள பிரான்ஸ் கத்தோலிக்க திரு அவை நோயாளிகளுக்கு பராமரிப்பு வழங்கி இயற்கையான இறப்பு வரை அவர்களுடன் துணை நிற்கும் நாட்டின் நீண்டகால மருத்துவ பாரம்பரியத்திலிருந்து இந்த சட்டம் விலகிச் செல்கிறது என்று தெரிவித்துள்ளது. 4 இடம்பெற்ற பொது கலந்துரையாடல்களில் பங்கேற்ற பிரான்ஸ் ஆயர்கள் இந்த சட்டம் முதுமை, உடல்நல குறைபாடு, நோய் மற்றும் மனித பலவீனம் குறித்த சமூகத்தின் பார்வையை அடிப்படையாக மாற்றக்கூடும் என்று எச்சரித்தனர். நாந்தேர் மறைமாவட்ட ஆயர் மத்தியோ ருஜே அவர்கள் மருத்துவர்களுக்கு மனசாட்சி அடிப்படையிலான விலக்கு வழங்கப்பட்டுள்ள நிலையில் மருந்தாளுநர்களுக்கும் கத்தோலிக்க மருத்துவ நிறுவனங்களுக்கும் அதே பாதுகாப்பு வழங்கப்படாததை வருத்தத்துடன் சுட்டிக்காட்டினார். தங்களின் அறநெறி கொள்கைகளுக்கு முரணாக கருணை கொலையை அனுமதிக்க வேண்டிய நிலை உருவாகலாம் என்றும் அவர் குறிப்பிட்டார். சட்டத்தை எதிர்பார்ப்பதோடு மட்டும் நிற்காமல் முதியோர், நோயாளிகள், தனிமையில் வாழ்பவர்கள் மற்றும் பாதிக்கப்படக்கூடியவர்களுடன் கருணையுடனும் சகோதரத்துவ உணர்வுடனும் துணை நிற்க கிறிஸ்தவர்கள் அதிக அர்ப்பணிப்புடன் செயல்பட வேண்டும் என்று ஆயர் ருஜே அவர்கள் அழைப்பு விடுத்தார்.
2: உலகெங்கிலும் போர்களும் மோதல்களும் தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் ஐக்கிய நாடுகள் அவையில் உடனடி சீர்திருத்தங்களை மேற்கொள்ளவும் செயற்கை நுண்ணறிவு யுகத்தில் மனித மாண்பை பாதுகாப்பதில் அதிக கவனம் செலுத்தவும் வேண்டும் என்று உக்ரைனைச் சேர்ந்த மனித உரிமை ஆர்வலரும் 2022 அமைதிக்கான நோபல் பரிசு பெற்றவருமான ஒலெக்சாண்ட்ரோ மாட்விச்சுக் அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார். ஜூலை 14 முதல் 16 வரை காஸ்தல் கொந்தோல்போவில் உள்ள லவ்தாதோ சி கிராமத்தில் இடம்பெற்ற செயற்கை நுண்ணறிவு மற்றும் அணு ஆற்றல் போர் குறித்த உலகளாவிய நோபல் பரிசு பெற்றவர்களின் மாநாட்டின் போது செய்தி நிறுவனத்திடம் இவ்வாறு தெரிவித்த மாட்விச்சுக் அவர்கள் ஐநா சாசனம் மற்றும் அனைத்துலக சட்டத்தின் அடிப்படையிலான உலகளாவிய ஒழுங்குமுறை கடுமையான நெருக்கடிக்கு உள்ளாகி இருப்பதாக எச்சரித்தார். மனித உயிர், சுதந்திரம் மற்றும் மாண்பை பாதுகாப்பதே இன்றைய உலகின் மிகப்பெரிய சவால் என்று வலியுறுத்திய அவர் முரட்டுத்தனமான வலிமையை நீதியால் வெல்ல முடியுமா என்ற கேள்வியையும் எழுப்பினார். என்னை பொறுத்தவரை தொழில்நுட்ப முன்னேற்றம் என்பது மனித குலத்தை சீர்குலைப்பதற்கு பதிலாக எப்போதும் மனித குலத்திற்கு சேவை செய்வதாகவே இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார்.
3: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேத்தூர் இயேசுஸ் கிறிஸ்துஸ், இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஜூலை 18 புனித புரூனோ. இத்தாலி நாட்டில் உள்ள சொலேரோ பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1049 ஆண்டு பிறந்தார் புரூனோ. சிறு வயது முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கிய இவர் பெனடிக்டன் துறவர சபையினில் சேர்ந்து கிபி 1079 ஆண்டு அருட்குருவானார். இத்தாலியின் சியன்னா பகுதியில் பங்கு தந்தையாக நியமனம் செய்யப்பட்ட புரூனோ அப்பங்கு மக்களின் விசுவாசத்தினை உறுதிப்படுத்தி மறைப்பணிகளை செய்தார். நற்கருணை ஆண்டவரின் பக்தியில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை புரூனோ 4 திருத்தந்தையர்களுக்கு ஆலோசகராக பணியாற்றினார். கிபி 1080 ஆண்டு இத்தாலியின் செய்னி மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்ட புரூனோ கிபி 1086 ஆண்டு கர்தினாலாக உயர்த்தப்பட்டு ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார். கிபி 1099 ஆண்டு தன்னை ஆயர் பணியிலிருந்து விடுவித்துக் கொண்ட இவர் திருத்தந்தையின் வேண்டுகோளின்படி மீண்டும் ஆயர் பணியினை ஏற்று ஆண்டவரின் பணிகளை செம்மையோடு செய்தார். எழுதுவதிலும் மறையுரையாற்றுவதிலும் ஆர்வம் கொண்ட ஆயர் புரூனோ கிபி 1123 ஆண்டு ஜூலை 18 நாள் விண்ணக பிறப்படைந்தார். தன் வாழ்நாளில் திருத்தந்தையர்களோடு நல் உறவாடி திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஆயர் புரூனோவை திருத்தந்தை 3 லூசியஸ் கிபி 1183 ஆண்டு செப்டம்பர் 5 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித புரூனோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது மறை மாவட்டத்தில் தேவ அழைத்தல் பெருக வேண்டுமென்று ஜெபிப்போம்.
2: அன்னை ஓர் அதிசயம்.

நம்பிக்கையின் அன்னை. மனித வாழ்க்கையில் நாம் எத்தனையோ விஷயங்களை சம்பாதித்தாலும் சில நேரங்களில் எல்லாமே நம்மை விட்டு போய்விடுகிறது. செல்வம் அழியலாம், ஆரோக்கியம் குறையலாம், ஏன் நாம் பெரிதும் நம்பிய உறவுகள் கூட நம்மை காயப்படுத்திவிட்டு பிரியலாம். ஆனால் எல்லாமே இழந்த பிறகும் கூட ஒரு மனிதனை இந்த உலகில் இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருப்பது எது தெரியுமா? அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஒரு தாயின் முகத்தை கொடுத்தவள்தான் நம்பிக்கையின் அன்னை. இருளுக்கு பின் வெளிச்சம் வருவது போல் ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் வெற்றி உண்டு. வாழவே வழியில்லை என்று சோர்ந்து போய் நிற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் புது வெளிச்சத்தை காட்டி வழிநடத்துபவள்தான் அன்னை மரியாள். இந்த நம்பிக்கையின் அன்னை என்ற பெயருக்கு பின்னால் ஒரு ஆழமான விவிலிய பின்னணி உள்ளது. தேவதூதர் மரியாளிடம் வந்து அந்த அதிசய செய்தியை சொன்னபோது, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அவர் கீழ்ப்படிதலோடு சொன்ன அந்த ஒரு வார்த்தைதான் உலகிற்கே மாபெரும் நம்பிக்கையாக மாறியது. அது மட்டுமல்ல, கல்வாரி மலையில் சிலுவையின் அடியில் தனது மகன் இரத்தம் சிந்தி இறந்து கொண்டிருந்த போது எல்லாமே முடிந்துவிட்டது என்று மற்றவர்கள் நினைத்த வேளையிலும் அன்னை மரியாள் மட்டும் தனது நம்பிக்கையை சிறிதும் கைவிடவில்லை. அந்த அசைக்க முடியாத விசுவாசத்திற்கு இறைவன் வழங்கிய பதில்தான் இயேசுவின் உயிர்த்தெழுதல். எனவேதான் இக்கட்டான சூழலில் தவிக்கும் நமக்கு மரியாளை விட சிறந்த ஒரு நம்பிக்கையின் முன் உதாரணம் வேறு யாரும் இருக்க முடியாது. திருஅவை வரலாற்றை திரும்பி பார்த்தால், மக்கள் எப்போதெல்லாம் பெரும் போர்களாலும் பஞ்சத்தாலும் தீராத நோய்களாலும் பாதிக்கப்பட்டார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மாபெரும் அடைக்கலமாக இருந்தது இந்த நம்பிக்கையின் அன்னைதான். குறிப்பாக 15 மற்றும் 16 நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய நாடுகளில் போர் தீவிரமாக இருந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று மக்கள் ஏங்கிய போது அன்னை மரியாள் ஒரு ஒளியாக தோன்றி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அன்னை மரியாளின் இந்த பக்தி என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, இது சோர்ந்து போயிருக்கும் நமது உள்ளங்களுக்கு கிடைக்கும் ஒரு பலம் வாய்ந்த அருமருந்து போன்றது. நிச்சயம் நல்லது நடக்கும் என்கின்ற அந்த தாராள நம்பிக்கையை அன்னை நமக்கு இன்றும் தந்து கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையின் அன்னை என்ற பெயருக்கு உலக புகழ் சேர்த்த தலம் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பொன்மேன் திருத்தலமாகும். 1871 பிரான்ஸ் மற்றும் பெர்சியா நாடுகளுக்கு இடையே போர் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த காலம் அது. எதிரி படைகள் கிராமங்களை சூழ்ந்து கொண்டதால் மக்கள் அனைவரும் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் இழந்து விடுவோம் என்ற மரண பயத்தில் உறைந்து போயிருந்தனர். ஒரு தேசமே நம்பிக்கை இழந்த நிலையில் தவித்து கொண்டிருந்த அந்த இக்கட்டான சூழலில் அன்னை மரியாள் தனது மக்களுக்கு புதிய நம்பிக்கையை வழங்க திருவுளம் கொண்டார். 1871 ஜனவரி 17 இரவு அந்த கிராமத்தை சேர்ந்த சில குழந்தைகளுக்கு அன்னை மரியாள் வானில் காட்சி அளித்தார். நட்சத்திரங்கள் சூழ்ந்த நீல நிற ஆடை அணிந்து மிகவும் அமைதியான முகத்தோடு அன்னை காட்சியளித்தார். கடவுள் உங்களை விரைவில் காப்பாற்றுவார். குழந்தைகளே, நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். உங்கள் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதீர்கள் என்ற ஆறுதல் செய்தியை அன்னை அவர்களுக்கு வழங்கினார். அன்னை அங்கே தோன்றிய அதே வேளையில் கிராமத்தை சூழவிருந்த எதிரி படைகள் மர்மமான முறையில் முன்னேற முடியாமல் திகைத்து நின்றனர். அன்னையின் காட்சிக்கு பிறகு மிக விரைவாக போர் நிறுத்தப்பட்டது. ஒரு இரத்தத்துளியும் சிந்தப்படாமல் அந்த கிராமம் முழுமையாக காப்பாற்றப்பட்டது. இது ஏதோ தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல. மக்கள் நம்பிக்கை இழந்த தருணத்தில் அன்னை அவர்கள் பக்கம் நின்று செய்த மாபெரும் அற்புதம் இது. இதனால்தான் அன்னை மரியாள் நம்பிக்கையின் அன்னை என்று உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார். நம் வாழ்விலும் பிரச்சனைகளை நம்மை சூழ்ந்து எதிர்காலமே இருளாக தெரியும் போது ஜெபியுங்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள் என்ற அன்னையின் வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். நம்பிக்கையின் அன்னை பொன்மேன் நகரில் காட்சியளித்த அந்த அதிசயத்தை கத்தோலிக்க திரு அவை 1872 அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. அன்று முதல்
அந்த இடம் உலகம் முழுவதிலுமிருந்து மக்கள் தேடி வரும் ஒரு மிகப்பெரிய புனித யாத்திரை தலமாக மாறியது. இருளின் ஒளியேற்றும் அடையாளமாக மெழுகுபத்தி ஏற்றி வழிபடும் மரபும் போர் மற்றும் இயற்கை பேரிடர் காலங்களில் அன்னையின் பரிந்துரையை நாடும் சிறப்பு ஜெபமுறைகளும் திரு அவை மரபுகளாக இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அன்னையின் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் இன்றும் ஏராளமான புதுமைகளை சாட்சிகளாக கூறுகின்றனர். அன்னை இளைஞர்களுக்கு சொல்லும் செய்தி மிகவும் எளிமையானது. தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். விழுந்தாலும் பயப்படாதே, எழ உனக்கு உதவ நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே அது. உடைந்த உறவுகளும் புரியாத கண்ணீரும் நிறைந்த குடும்பங்களுக்கு அன்னை விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், மௌனங்களை உடைத்து ஒருவரோடு ஒருவர் பேசத் தொடங்குங்கள் என்பதே. உலகிற்கு அன்னை மரியாள் வழங்கும் மிக முக்கியமான செய்தி இதுதான். இருளே இறுதியானது அல்ல. உங்கள் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். ஜெபத்தை கைவிடாதிருப்பீர்கள் என்றால் என் மகன் இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இக்கட்டான தருணங்களில் நாம் எடுக்கும் ஜெபம் என்ற ஆயுதமே நம்மை இருளிலிருந்து வெளியே கொண்டு வரும். அன்னை காட்டிய அந்த ஒளி நம் வாழ்வின் இரண்டு பக்கங்களை நிச்சயம் வெளிச்சமாக்கும். குறிப்பாக இளைஞர்களும் குடும்பத் தலைவர்களும் தங்கள் தோள்களில் சுமக்கும் பொறுப்புகள் சில நேரங்களில் பாரமாக தோன்றலாம். இனி என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வி எழும்போது, உங்கள் கடந்த கால வெற்றிகளையும் நீங்கள் கடந்து வந்த பாதையையும் ஒருமுறை திரும்பி பாருங்கள். விழுந்த இடமெல்லாம் எழுந்ததற்கான சாட்சிகளே. எனவே உடைந்த உறவுகளோ அல்லது இழந்த வாய்ப்புகளோ உங்களை முடக்கிவிடக்கூடாது. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மற்றொரு ஜன்னல் திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்போடு நம்பிக்கையை விதைப்போம். நம்பிக்கை என்பது நாம் இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் சக்தியாகும். இருள் எவ்வளவு அடர்ந்ததாக இருந்தாலும் ஒரு சிறிய ஒளிக்கீற்று அதனை விளக்கிவிடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம் வாழ்வின் சவால்களைக் கண்டு அஞ்சாமல் என்னால் முடியும் என்ற உறுதியோடு அடுத்த அடியை எடுத்து வைப்போம். இழப்புகளையும் தோல்விகளையும் கண்டு சோர்ந்து போகாமல் நம்பிக்கையை துணையாக கொண்டு பயணித்தால் வெற்றி என்பது நிச்சயம் நமதாகும். அந்த தளராத நம்பிக்கை நம் அனைவரின் வாழ்விலும் ஒளியேற்றி அமைதியையும் முன்னேற்றத்தையும் தரட்டும்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் சிறப்பு தூதரக பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள், லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவையின் கட்டமைப்புகள் புதுப்பிக்கப்பட்டதன் 35 ஆண்டு விழாவில் பங்கேற்பதற்காக உக்ரைன் பயணத்தை தொடங்கியுள்ளார். ஜூலை 19 ஞாயிறன்று பெர்டிசிவ் நகரில் உள்ள மவுண்ட் கார்மேல் அன்னை திருத்தலத்தில் நடைபெறும் முக்கிய திருப்பலி புனித 2 ஜான்பால் அவர்களின் 2001 உக்ரைன் திருத்தூது பயணத்தையும் நினைவுகூர். போர் காரணமாக உக்ரைன் வான்வெளி மூடப்பட்டிருப்பதால் ஜூலை 16 அன்று போலந்தின் கிரகவுக்கு வந்த பேராயர் காலகர் அவர்கள் உக்ரைனுக்கான திருத்தந்தையின் அரசு தூதரக பேராயர் ஸ்வால்தாஸ் குல்வோகசி அவர்களுடன் சாலை வழியாக உக்ரைனுக்கு சென்றார். எல்லைப் பகுதியில் உக்ரைன் அரசின் அதிகாரிகளும் திருப்பிடத்திற்கான உக்ரைன் தூதரும் அவரை வரவேற்றனர். பின்னர் லிவிவ் நகரில் லத்தீன் வழிபாட்டு முறை பேராயர் மியோசிசிவாவ் மோக்கர்சிக்கி அவர்களை சந்தித்த அவர், நீதியுடனான அமைதியே இந்த போரின் உண்மையான முடிவு, உக்ரைன் மக்களின் துயரங்களை திரு அவையும் திருத்தந்தையும் மறக்கவில்லை என்று வலியுறுத்தினார்.
2: கடந்த 2025 ஆண்டு அக்டோபர் 10 அன்று போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த போதிலும் காசாவில் மனிதாபிமான நெருக்கடி தொடர்வதாக எருசலேம் லத்தீன் வழிபாட்டு முறையின் முதன்மை அருள் பணியாளரான ஆயர் வில்லியம் ஷோமாலி அவர்கள் தெரிவித்துள்ளார். வத்திக்கான் செய்திக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறியுள்ள ஆயர் ஷோமாலி அவர்கள், போர் நிறுத்தத்திற்கு பிறகும் கடந்த 9 அப்பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள் தொடர்வதால் அங்குள்ள நிலைமை பெரும்பாலும் மாறாமலேயே உள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து 265 குழந்தைகள் உட்பட 1000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 3400 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும், தற்போது காசாவின் 47% பகுதிக்குள் மட்டுமே பாலஸ்தீனியர்கள் முடக்கப்பட்டுள்ளனர் என்றும் காசாவின் நலவாழ்வு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதே வேளையில் வீடுகள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், குடிநீர் மற்றும் மின்சார அமைப்புகள் உட்பட அப்பகுதியின் 80% உள்கட்டமைப்புகளும் அழிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தொடர்ந்து கூடாரங்களில் வாழ்ந்து வருகின்றனர். மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து குறைவாகவே கிடைக்கும் சூழலில் காசாவிற்குள் சில மருந்துகள் கொண்டு வரப்பட்டாலும் அவை போதுமானதாக இல்லை. மேலும் சிறிய தற்காலிக சந்தைகள் மூலமாகவே உணவுகள் விற்கப்படுகின்றன. வேலையற்ற பல குடும்பங்கள் லத்தீன் வழிபாட்டு முறை மறைமாவட்டம் வழங்கும் நிதி உதவியின் மூலம் உணவை பெற்று உயிர் வாழ்கின்றனர்.
1: மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் மோதலால் ஏற்படும் திடீர் பொருளாதார சரிவால் இந்த ஆண்டின் இறுதிக்குள் மேலும் 2.3 அதிகமான குழந்தைகள் வறுமைக்குள் வீழக்கூடும் என்றும், இது பல ஆண்டுகால உலகளாவிய முன்னேற்றத்தை பின்னோக்கி செல்ல வைக்கும் என்றும் யுனிசெஃப் அமைப்பின் அறிக்கை கவலை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் இடம்பெறும் மோதலுக்கு குழந்தைகளே அதிகபட்ச விலையை கொடுக்கின்றனர் என்று யுனிசெஃப் நிறுவன இயக்குநர் கேத்ரின் ரசல் அவர்கள் தெரிவித்துள்ளார். 167 நாடுகளின் தரவுகளின் அடிப்படையில் அமைந்த இந்த அறிக்கையானது உணவு மற்றும் எரிசக்தி விலை அதிகரிப்பு, உலகளாவிய பொருளாதார இடையூறுகள் மற்றும் ஹார்முஸ் நீரிணையுடன் தொடர்புடைய கப்பல் போக்குவரத்து சிக்கல்கள் ஆகியவை மக்களை அடிப்படை தேவைகளை பணம் கொடுத்து வாங்க முடியாத நிலைக்கு கொண்டு செல்கின்றன என்பதை எடுத்து காட்டுகிறது. இந்த அறிக்கையின்படி யுனிசெஃப் 2 சாத்தியக்கூறுகளை முன்வைக்கிறது. 1, பாதகமான சூழ்நிலையில் ஏறத்தாழ 1.83 குழந்தைகள் கூடுதலாக வறுமையில் விழக்கூடும். 2, மிக கடுமையான நிலை உருவாகும் சூழலில் நீண்ட கால மோதல் அந்த எண்ணிக்கையை 2.34 அதிகரிக்க கூடும் என்று யுனிசெஃப் நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது. ஏழ்மையான குடும்பங்களைச் சேர்ந்த குழந்தைகளே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், பல குடும்பங்கள் உணவு, கல்வி, மருத்துவ வசதி மற்றும் பிற அத்தியாவசிய தேவைகளை பெற போராடி வருவதாகவும் அந்த நிறுவனம் எச்சரித்துள்ளது.
2: ஈரானிய மின் நிலையங்கள் அல்லது பாலங்கள் மீது அமெரிக்கா எந்த ஒரு தாக்குதலை நடத்தினாலும் மேற்கு ஆசியா முழுவதும் உள்ள உள்கட்டமைப்புகளுக்கு எதிராக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைமையகம் எச்சரித்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சம்மதிக்காவிட்டால் அடுத்த வாரம் ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா விரிவுபடுத்தலாம் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் கூறிய கருத்தை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. முன்னதாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் புதிய தாக்குதல்களை தொடங்கியது. அதே நேரத்தில் வாஷிங்டன் ஈரானுக்குள் உள்ள இலக்குகள் மீது இரவு முழுவதும் தாக்குதல்களை தொடர்ந்தது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட ஆரம்ப கட்ட ஒப்பந்தத்திற்கு சவால் விடும் வகையில் தொடர்ந்து 6 இடம்பெறும் மோதலில் யோர்தான், குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள தளங்களை தாக்கியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் அப்பாவி மாலுமிகளை அச்சுறுத்தும் ஈரானியின் திறனை குறைப்பதற்காக பல இடங்களில் 6 தொடர் தாக்குதல்களை நடத்திய அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அதிகரித்து வரும் இந்த மோதல் குறித்து ஆழ்ந்த கவலையை தெரிவித்த ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள், பதற்றத்தை தணிக்கவும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக உறவின் பாதைக்கு திரும்பவும் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்தியுள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.

0: லவ்தேதுர் இயேசுஸ் கிறிஸ்துஸ். இயேசு கிறிஸ்துவுக்கு புகழ். தமிழ் கூறும் நல் உலகில் வாழும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம். இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக.
1: அன்பு நேயர்களே, வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்குபவை
2: இன்றைய புனிதர் அன்னை ஓர் அதிசயம் மற்றும் செய்திகள். இன்றைய புனிதர்
3: ஜூலை 18 புனித புரூனோ. இத்தாலி நாட்டில் உள்ள சொலேரோ பகுதியில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 1049 ஆண்டு பிறந்தார் புரூனோ. சிறு வயது முதல் இறைபக்தியில் சிறந்து விளங்கிய இவர் பெனடிக்டன் துறவர சபையினில் சேர்ந்து கிபி 1079 ஆண்டு அருட்குருவானார். இத்தாலியின் சியன்னா பகுதியில் பங்கு தந்தையாக நியமனம் செய்யப்பட்ட புரூனோ அப்பங்கு மக்களின் விசுவாசத்தினை உறுதிப்படுத்தி மறைப்பணிகளை செய்தார். நற்கருணை ஆண்டவரின் பக்தியில் சிறந்து விளங்கிய அருட்தந்தை புரூனோ 4 திருத்தந்தையர்களுக்கு ஆலோசகராக பணியாற்றினார். கிபி 1080 ஆண்டு இத்தாலியின் செயினி மறைமாவட்ட ஆயராக உயர்த்தப்பட்ட புரூனோ கிபி 1086 ஆண்டு கர்தினாலாக உயர்த்தப்பட்டு ஆண்டவரின் பணிகளை அர்ப்பணிப்போடு செய்தார். கிபி 1099 ஆண்டு தன்னை ஆயர் பணியிலிருந்து விடுவித்துக் கொண்ட இவர் திருத்தந்தையின் வேண்டுகோளின்படி மீண்டும் ஆயர் பணியினை ஏற்று ஆண்டவரின் பணிகளை செம்மையோடு செய்தார். எழுதுவதிலும் மறையுரையாற்றுவதிலும் ஆர்வம் கொண்ட ஆயர் புரூனோ கிபி 1123 ஆண்டு ஜூலை 18 நாள் விண்ணக பிறப்படைந்தார். தன் வாழ்நாளில் திருத்தந்தையர்களோடு நல் உறவாடி திருச்சபையின் வளர்ச்சிக்காக பாடுபட்ட ஆயர் புரூனோவை திருத்தந்தை 3 லூசியஸ் கிபி 1183 ஆண்டு செப்டம்பர் 5 நாள் புனிதராக உயர்த்தினார். புனித புரூனோவின் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது மறை மாவட்டத்தில் தேவ அழைத்தல் பெருக வேண்டுமென்று ஜெபிப்போம்.
2: அன்னை ஓர் அதிசயம்.

நம்பிக்கையின் அன்னை. மனித வாழ்க்கையில் நாம் எத்தனையோ விஷயங்களை சம்பாதித்தாலும் சில நேரங்களில் எல்லாமே நம்மை விட்டு போய்விடுகிறது. செல்வம் அழியலாம், ஆரோக்கியம் குறையலாம், ஏன் நாம் பெரிதும் நம்பிய உறவுகள் கூட நம்மை காயப்படுத்திவிட்டு பிரியலாம். ஆனால் எல்லாமே இழந்த பிறகும் கூட ஒரு மனிதனை இந்த உலகில் இன்னும் வாழ வைத்துக் கொண்டிருப்பது எது தெரியுமா? அதுதான் நம்பிக்கை. அந்த நம்பிக்கைக்கு ஒரு தாயின் முகத்தை கொடுத்தவள்தான் நம்பிக்கையின் அன்னை. இருளுக்கு பின் வெளிச்சம் வருவது போல் ஒவ்வொரு தோல்விக்கு பிறகும் வெற்றி உண்டு. வாழவே வழியில்லை என்று சோர்ந்து போய் நிற்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் புது வெளிச்சத்தை காட்டி வழிநடத்துபவள்தான் அன்னை மரியாள். இந்த நம்பிக்கையின் அன்னை என்ற பெயருக்கு பின்னால் ஒரு ஆழமான விவிலிய பின்னணி உள்ளது. தேவதூதர் மரியாளிடம் வந்து அந்த அதிசய செய்தியை சொன்னபோது, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் என்று அவர் கீழ்ப்படிதலோடு சொன்ன அந்த ஒரு வார்த்தைதான் உலகிற்கே மாபெரும் நம்பிக்கையாக மாறியது. அது மட்டுமல்ல, கல்வாரி மலையில் சிலுவையின் அடியில் தனது மகன் இரத்தம் சிந்தி இறந்து கொண்டிருந்த போது எல்லாமே முடிந்துவிட்டது என்று மற்றவர்கள் நினைத்த வேளையிலும் அன்னை மரியாள் மட்டும் தனது நம்பிக்கையை சிறிதும் கைவிடவில்லை. அந்த அசைக்க முடியாத விசுவாசத்திற்கு இறைவன் வழங்கிய பதில்தான் இயேசுவின் உயிர்த்தெழுதல். எனவேதான் இக்கட்டான சூழலில் தவிக்கும் நமக்கு மரியாளை விட சிறந்த ஒரு நம்பிக்கையின் முன் உதாரணம் வேறு யாரும் இருக்க முடியாது. திருஆவி வரலாற்றை திரும்பி பார்த்தால், மக்கள் எப்போதெல்லாம் பெரும் போர்களாலும் பஞ்சத்தாலும் தீராத நோய்களாலும் பாதிக்கப்பட்டார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு ஒரு மாபெரும் அடைக்கலமாக இருந்தது இந்த நம்பிக்கையின் அன்னைதான். குறிப்பாக 15 மற்றும் 16 நூற்றாண்டுகளில் ஐரோப்பிய நாடுகளில் போர் தீவிரமாக இருந்த காலத்தில் எங்களுக்கு ஒரு விடிவு காலம் வராதா என்று மக்கள் ஏங்கிய போது அன்னை மரியாள் ஒரு ஒளியாக தோன்றி அவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தார். அன்னை மரியாளின் இந்த பக்தி என்பது வெறும் சடங்கு மட்டுமல்ல, இது சோர்ந்து போயிருக்கும் நமது உள்ளங்களுக்கு கிடைக்கும் ஒரு பலம் வாய்ந்த அருமருந்து போன்றது. நிச்சயம் நல்லது நடக்கும் என்கின்ற அந்த தாராள நம்பிக்கையை அன்னை நமக்கு இன்றும் தந்து கொண்டே இருக்கிறார். நம்பிக்கையின் அன்னை என்ற பெயருக்கு உலக புகழ் சேர்த்த தலம் பிரான்ஸ் நாட்டில் உள்ள பொன்மேன் திருத்தலமாகும். 1871 பிரான்ஸ் மற்றும் பெர்சியா நாடுகளுக்கு இடையே போர் மிக தீவிரமாக நடந்து கொண்டிருந்த காலம் அது. எதிரி படைகள் கிராமங்களை சூழ்ந்து கொண்டதால் மக்கள் அனைவரும் தங்கள் உயிரையும் உடைமைகளையும் இழந்து விடுவோம் என்ற மரண பயத்தில் உறைந்து போயிருந்தனர். ஒரு தேசமே நம்பிக்கை இழந்த நிலையில் தவித்து கொண்டிருந்த அந்த இக்கட்டான சூழலில் அன்னை மரியாள் தனது மக்களுக்கு புதிய நம்பிக்கையை வழங்க திருவுளம் கொண்டார். 1871 ஜனவரி 17 இரவு அந்த கிராமத்தை சேர்ந்த சில குழந்தைகளுக்கு அன்னை மரியாள் வானில் காட்சி அளித்தார். நட்சத்திரங்கள் சூழ்ந்த நீல நிற ஆடை அணிந்து மிகவும் அமைதியான முகத்தோடு அன்னை காட்சியளித்தார். கடவுள் உங்களை விரைவில் காப்பாற்றுவார். குழந்தைகளே, நீங்கள் அதிகமாக ஜெபியுங்கள். உங்கள் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழக்காதீர்கள் என்ற ஆறுதல் செய்தியை அன்னை அவர்களுக்கு வழங்கினார். அன்னை அங்கே தோன்றிய அதே வேளையில் கிராமத்தை சூழவிருந்த எதிரி படைகள் மர்மமான முறையில் முன்னேற முடியாமல் திகைத்து நின்றனர். அன்னையின் காட்சிக்கு பிறகு மிக விரைவாக போர் நிறுத்தப்பட்டது. ஒரு இரத்தத்துளியும் சிந்தப்படாமல் அந்த கிராமம் முழுமையாக காப்பாற்றப்பட்டது. இது ஏதோ தற்செயலாக நடந்த நிகழ்வு அல்ல. மக்கள் நம்பிக்கை இழந்த தருணத்தில் அன்னை அவர்கள் பக்கம் நின்று செய்த மாபெரும் அற்புதம் இது. இதனால்தான் அன்னை மரியாள் நம்பிக்கையின் அன்னை என்று உலகம் முழுவதும் போற்றப்படுகிறார். நம் வாழ்விலும் பிரச்சனைகளை நம்மை சூழ்ந்து எதிர்காலமே இருளாக தெரியும் போது ஜெபியுங்கள், நம்பிக்கை இழக்காதீர்கள் என்ற அன்னையின் வார்த்தைகளை நாம் நினைவு கூற வேண்டும். நம்பிக்கையின் அன்னை பொன்மேன் நகரில் காட்சியளித்த அந்த அதிசயத்தை கத்தோலிக்க திரு அவை 1872 அதிகாரப்பூர்வமாக அங்கீகரித்தது. அன்று முதல்
அந்த இடம் உலகம் முழுவதிலுமிருந்து மக்கள் தேடி வரும் ஒரு மிகப்பெரிய புனித யாத்திரை தலமாக மாறியது. இருளின் ஒளியேற்றும் அடையாளமாக மெழுகுபத்தி ஏற்றி வழிபடும் மரபும் போர் மற்றும் இயற்கை பேரிடர் காலங்களில் அன்னையின் பரிந்துரையை நாடும் சிறப்பு ஜெபமுறைகளும் திரு அவை மரபுகளாக இன்றும் கடைபிடிக்கப்பட்டு வருகின்றன. அன்னையின் ஆலயத்திற்கு வரும் பக்தர்கள் இன்றும் ஏராளமான புதுமைகளை சாட்சிகளாக கூறுகின்றனர். அன்னை இளைஞர்களுக்கு சொல்லும் செய்தி மிகவும் எளிமையானது. தோல்வி என்பது முடிவல்ல, அது ஒரு புதிய தொடக்கம். விழுந்தாலும் பயப்படாதே, எழ உனக்கு உதவ நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதே அது. உடைந்த உறவுகளும் புரியாத கண்ணீரும் நிறைந்த குடும்பங்களுக்கு அன்னை விடுக்கும் அழைப்பு என்னவென்றால், மௌனங்களை உடைத்து ஒருவரோடு ஒருவர் பேசத் தொடங்குங்கள் என்பதே. உலகிற்கு அன்னை மரியாள் வழங்கும் மிக முக்கியமான செய்தி இதுதான். இருளே இறுதியானது அல்ல, உங்கள் நம்பிக்கையை மட்டும் ஒருபோதும் இழந்து விடாதீர்கள். ஜெபத்தை கைவிடாதிருப்பீர்கள் என்றால் என் மகன் இயேசு உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். இக்கட்டான தருணங்களில் நாம் எடுக்கும் ஜெபம் என்ற ஆயுதமே நம்மை இருளிலிருந்து வெளியே கொண்டு வரும். அன்னை காட்டிய அந்த ஒளி நம் வாழ்வின் இரண்டு பக்கங்களை நிச்சயம் வெளிச்சமாக்கும். குறிப்பாக இளைஞர்களும் குடும்பத் தலைவர்களும் தங்கள் தோள்களில் சுமக்கும் பொறுப்புகள் சில நேரங்களில் பாரமாக தோன்றலாம். இனி என்ன செய்யப் போகிறோம் என்ற கேள்வி எழும்போது, உங்கள் கடந்த கால வெற்றிகளையும் நீங்கள் கடந்து வந்த பாதையையும் ஒருமுறை திரும்பி பாருங்கள். விழுந்த இடமெல்லாம் எழுந்ததற்கான சாட்சிகளே. எனவே உடைந்த உறவுகளோ அல்லது இழந்த வாய்ப்புகளோ உங்களை முடக்கிவிடக்கூடாது. ஒரு கதவு அடைக்கப்பட்டால் மற்றொரு ஜன்னல் திறக்கப்படும் என்ற எதிர்பார்ப்போடு நம்பிக்கையை விதைப்போம். நம்பிக்கை என்பது நாம் இழந்த அனைத்தையும் மீட்டெடுக்கும் ஒரு மாபெரும் சக்தியாகும். இருள் எவ்வளவு அடர்ந்ததாக இருந்தாலும் ஒரு சிறிய ஒளிக்கீற்று அதனை விளக்கிவிடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். நம் வாழ்வின் சவால்களைக் கண்டு அஞ்சாமல் என்னால் முடியும் என்ற உறுதியோடு அடுத்த அடியை எடுத்து வைப்போம். இழப்புகளையும் தோல்விகளையும் கண்டு சோர்ந்து போகாமல் நம்பிக்கையை துணையாக கொண்டு பயணித்தால் வெற்றி என்பது நிச்சயம் நமதாகும். அந்த தளராத நம்பிக்கை நம் அனைவரின் வாழ்விலும் ஒளியேற்றி அமைதியையும் முன்னேற்றத்தையும் தரட்டும்.

0: செய்திகள்.
1: திருத்தந்தை 14 லியோ அவர்களின் சிறப்பு தூதரக பன்னாட்டு உறவுகளுக்கான திருப்பீடத்துறையின் செயலர் பேராயர் பால் ரிச்சர்ட் காலகர் அவர்கள், லத்தீன் வழிபாட்டு முறை கத்தோலிக்க திரு அவையின் கட்டமைப்புகள் புதுப்பிக்கப்பட்டதன் 35 விழாவில் பங்கேற்பதற்காக உக்ரைன் பயணத்தை தொடங்கியுள்ளார். ஜூலை 19 ஞாயிறன்று பெர்டிசிவ் நகரில் உள்ள மவுண்ட் கார்மேல் அன்னை திருத்தலத்தில் நடைபெறும் முக்கிய திருப்பலி புனித 2 ஜான் பால் அவர்களின் 2001 உக்ரைன் திருத்தூது பயணத்தையும் நினைவு கூறும். போர் காரணமாக உக்ரைன் வான்வெளி மூடப்பட்டிருப்பதால் ஜூலை 16 அன்று போலந்தின் கிரகவுக்கு வந்த பேராயர் காலகர் அவர்கள் உக்ரைனுக்கான திருத்தந்தையின் அரசு தூதரக பேராயர் ஸ்வால்தாஸ் குல்வோகசி அவர்களுடன் சாலை வழியாக உக்ரைனுக்கு சென்றார். எல்லை பகுதியில் உக்ரைன் அரசின் அதிகாரிகளும் திருப்பிடத்திற்கான உக்ரைன் தூதரும் அவரை வரவேற்றனர். பின்னர் லிவிவ் நகரில் லத்தீன் வழிபாட்டு முறை பேராயர் மியோசிசிவாவ் மோக்கர்சிக்கி அவர்களை சந்தித்த அவர், நீதியுடனான அமைதியே இந்த போரின் உண்மையான முடிவு, உக்ரைன் மக்களின் துயரங்களை திரு அவையும் திருத்தந்தையும் மறக்கவில்லை என்று வலியுறுத்தினார்.
2: கடந்த 2025 அக்டோபர் 10 அன்று போர் நிறுத்தம் அமலுக்கு வந்த போதிலும் காசாவில் மனிதாபிமான நெருக்கடி தொடர்வதாக எருசலேமில் லத்தீன் வழிபாட்டு முறையின் முதன்மை அருள் பணியாளரான ஆயர் வில்லியம் ஷோமாலி அவர்கள் தெரிவித்துள்ளார். வத்திக்கான் செய்திக்கு அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறியுள்ள ஆயர் ஷோமாலி அவர்கள், போர் நிறுத்தத்திற்கு பிறகும் கடந்த 9 அப்பகுதியில் இஸ்ரேலிய ராணுவ நடவடிக்கைகள் தொடர்வதால் அங்குள்ள நிலைமை பெரும்பாலும் மாறாமலேயே உள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். போர் நிறுத்தம் தொடங்கியதிலிருந்து 265 குழந்தைகள் உட்பட 1000 மேற்பட்டோர் கொல்லப்பட்டுள்ளனர் மற்றும் 3400 பேர் காயமடைந்துள்ளனர் என்றும், தற்போது காசாவின் 47% பகுதிக்குள் மட்டுமே பாலஸ்தீனியர்கள் முடக்கப்பட்டுள்ளனர் என்றும் காசாவின் நலவாழ்வு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதேவேளையில் வீடுகள், பள்ளிகள், பல்கலைக்கழகங்கள், குடிநீர் மற்றும் மின்சார அமைப்புகள் உள்பட அப்பகுதியின் 80% உள்கட்டமைப்புகளும் அழிக்கப்பட்டுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் தொடர்ந்து கூடாரங்களில் வாழ்ந்து வருகின்றனர். மனிதாபிமான உதவிகள் தொடர்ந்து குறைவாகவே கிடைக்கும் சூழலில் காசாவிற்குள் சில மருந்துகள் கொண்டு வரப்பட்டாலும் அவை போதுமானதாக இல்லை. மேலும் சிறிய தற்காலிக சந்தைகள் மூலமாகவே உணவுகள் விற்கப்படுகின்றன. வேலையற்ற பல குடும்பங்கள் லத்தீன் வழிபாட்டு முறை மறைமாவட்டம் வழங்கும் நிதி உதவியின் மூலம் உணவை பெற்று உயிர் வாழ்கின்றனர்.
1: மத்திய கிழக்கில் இடம்பெற்று வரும் மோதலால் ஏற்படும் திடீர் பொருளாதார சரிவால் இந்த ஆண்டின் இறுதிக்குள் மேலும் 2.3 அதிகமான குழந்தைகள் வறுமைக்குள் வீழக்கூடும் என்றும், இது பல ஆண்டுகால உலகளாவிய முன்னேற்றத்தை பின்னோக்கி செல்ல வைக்கும் என்றும் யுனிசெஃப் அமைப்பின் அறிக்கை கவலை தெரிவித்துள்ளது. மத்திய கிழக்கில் மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் இடம்பெறும் மோதலுக்கு குழந்தைகளே அதிகபட்ச விலையை கொடுக்கின்றனர் என்று யுனிசெஃப் நிறுவன இயக்குநர் கேத்ரின் ரசல் அவர்கள் தெரிவித்துள்ளார். 167 நாடுகளின் தரவுகளின் அடிப்படையில் அமைந்த இந்த அறிக்கையானது உணவு மற்றும் எரிசக்தி விலை அதிகரிப்பு, உலகளாவிய பொருளாதார இடையூறுகள் மற்றும் ஹார்முஸ் நீரிணையுடன் தொடர்புடைய கப்பல் போக்குவரத்து சிக்கல்கள் ஆகியவை மக்களை அடிப்படை தேவைகளை பணம் கொடுத்து வாங்க முடியாத நிலைக்கு கொண்டு செல்கின்றன என்பதை எடுத்து காட்டுகிறது. இந்த அறிக்கையின்படி யுனிசெஃப் 2 சாத்தியக்கூறுகளை முன்வைக்கிறது. 1, பாதகமான சூழ்நிலையில் ஏறத்தாழ 1.83 குழந்தைகள் கூடுதலாக வறுமையில் விழக்கூடும். 2, மிக கடுமையான நிலை உருவாகும் சூழலில் நீண்ட கால மோதல் அந்த எண்ணிக்கையை 2.34 அதிகரிக்க கூடும் என்று யுனிசெஃப் நிறுவனம் கவலை தெரிவித்துள்ளது. ஏழ்மையான குடும்பங்களை சேர்ந்த குழந்தைகளே கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும், பல குடும்பங்கள் உணவு, கல்வி, மருத்துவ வசதி மற்றும் பிற அத்தியாவசிய தேவைகளை பெற போராடி வருவதாகவும் அந்த நிறுவனம் எச்சரித்துள்ளது.
2: ஈரானிய மின் நிலையங்கள் அல்லது பாலங்கள் மீது அமெரிக்கா எந்த ஒரு தாக்குதலை நடத்தினாலும் மேற்கு ஆசியா முழுவதும் உள்ள உள்கட்டமைப்புகளுக்கு எதிராக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்று ஈரானின் உயர்மட்ட ராணுவ தலைமையகம் எச்சரித்துள்ளது. பேச்சுவார்த்தைக்கு ஈரான் சம்மதிக்காவிட்டால் அடுத்த வாரம் ஈரான் மீதான தாக்குதல்களை அமெரிக்கா விரிவுபடுத்தலாம் என்று அதிபர் டொனால்டு டிரம்ப் அவர்கள் கூறிய கருத்தை தொடர்ந்து இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. முன்னதாக வளைகுடா நாடுகளில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் மீது ஈரான் புதிய தாக்குதல்களை தொடங்கியது. அதே நேரத்தில் வாஷிங்டன் ஈரானுக்குள் உள்ள இலக்குகள் மீது இரவு முழுவதும் தாக்குதல்களை தொடர்ந்தது. போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட ஆரம்ப கட்ட ஒப்பந்தத்திற்கு சவால் விடும் வகையில் தொடர்ந்து 6 இடம்பெறும் மோதலில் யோர்தான், குவைத் மற்றும் பஹ்ரைனில் உள்ள தளங்களை தாக்கியுள்ளதாக ஈரான் தெரிவித்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையில் அப்பாவி மாலுமிகளை அச்சுறுத்தும் ஈரானியின் திறனை குறைப்பதற்காக பல இடங்களில் 6 தொடர் தாக்குதல்களை நடத்தியதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இதற்கிடையில் அதிகரித்து வரும் இந்த மோதல் குறித்து ஆழ்ந்த கவலையை தெரிவித்த ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரஸ் அவர்கள், பதற்றத்தை தணிக்கவும் பேச்சுவார்த்தை மற்றும் தூதரக உறவின் பாதைக்கு திரும்பவும் உடனடி நடவடிக்கைகளை எடுக்க அனைத்து தரப்பினரையும் வலியுறுத்தியுள்ளார்.
0: இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒலிபரப்பு நிறைவு பெறுகிறது. உங்கள் செவிமடுத்தலுக்கு நன்றி. தொடர்ந்து வத்திக்கான் வானொலியுடன் இணைந்திருங்கள். இறையாசீர் பெறுங்கள்.